ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை கூறுகிறதே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த ஆகாதே, கர்த்தரே